0: Sengarengi, siyamla, pyo nang awe tse nishu kutang, chinda tunbe tse chusum nyingi, namshi yungde shu yin. Jo minzi kanga lo dyona, sangi ni, pyo nang awe tse nishu ku, resen da wa, re zho on da karang ko, yungzhu chunung, chwe chen gyunga, chorwa pi, tuda namzi, gyunzhu cha tongwe gang, nga zho jin sib koro, che zho tip tang chi, tse mo tip mang, nub chang dang chang xia ra kuido long zhin koro xia lu dang lun nub du la long bun dang xie kuen du zhong nam xie li gong ji nam xie gong da la xin na mang wu shu du ni zi pi rin to gong xie zi chang du dang lu du nao zhu dang nying zhi lu ge lu du la xia bu chung wan nian zhi wan tang sa zhi ka zhi la xia bun zhi wan nian qi wa pa bu la zi dang xie zi wu du dang xie du lu ge wu du dang xie du la xia bu chung wan zhu xia la pa bu Sajik khaji la, chabin runga papgyu. Timi sajik khaji la, jimang bukhor tang, sajik khaji la, tuyajar papgyu. Sangi nimu, nakju tang, shizi. Ningzhi shergyu tang, lodyu. Loge lodyu la, chabin chungwa ne, runga papgyu tang. Sajik khaji la, chabin runga ne, chewa papgyu. Ningzhi uyu tang, shergyu. Lhasa tang, loge uyu tang, shergyu la. Namtim ne, chabin chungwa, rukjar papgyu. Timi sajik khaji la, jimang bukhorgyu. Sāzhī kājī lā tuyāchāra pāpkyū. Siyam lā rāngzhōng dī chōngjīr tāng zōng chū kājī nāmshī gōng dī shūgī. Lāsā rāng zhūgjāra pāp nē rīmī xīn tuyāchāra pāpkyū. Chūzā rā chūg sūm nē nūshīsā pī tsā ngā pār. Sām rū zir chābīn zhīngwō nē tuyāchāra pāpkyū. Chūzā rā chūg jī tsā jīg nē nūshīsā nī tsā sūm pār. Nā chū rū chābī chōng pāpkyū. Chūzā rā gu tsā sūm nē chū rū tsā chū pār. 这一部亏了退下了法局这样的中国财经的女士自己在西帕了内东亏了下不去我跑不了人民心退下了法局这样的局批的女士自己在西帕了新科普了这么不合局这样的国家西的女士自己在西帕了科普去了这么不合女人民心退下了法局这样的局什么在你的女士在我在留过帕了给子送了退下了法局人民心下不去我跑不局这样的国家主的居住在留过帕了不行了这么不合局
1: 就这样的就在留我的女司机在送牌了现在了退下了旁边人民心吃不穷牌了就这样的国内居住在你牌了俺们到了吃不穷牌的人民心真我牌了就这样的住在对内就是在住牌了那么凶了吃不穷牌的人民心退下了牌了错中了吃不穷牌了就这样的住在对内就是在送牌了他是吃不穷牌了就这样的对内在对内就接在西牌了 丁心了退下了法局就这样的救济在你的女司机在不怕了说中了那么点的人心这么不合局就这样的救济在国内女司机在西怕了满了这么不合局就这样的国在岸的女司机在松怕了做过了这么不合局就这样的对在岸的女司机在这怕了在于了退下了法局就这样的救助在国内女司机在不怕了包中了退下了法局 就这样的就是在国内女士送牌了假设了吃不穷旁边的人民退下了牌局就这样的就是在国内女士送牌了那个是吃不穷旁边的人民退下了牌局就这样的第三个呢就用在国牌了两个是吃不穷旁边的人民退下了牌局就这样的就是在国内女士送牌了那么另了吃不穷旁边的人民吃不穷牌局就这样的就在国内女士送牌了平日那么的人民退下了牌局 就这样的就在你的女婿在我爬了怕是吃不穷旁边的人心吃不穷我爬了就这样的第三年的就送在你爬了错那了吃不穷我爬了就这样的第三年的就送在出爬了年龙了吃不穷我爬了就这样的就在我爬了轮子了吃不穷我爬了就这样的就在我爬了女婿在这爬了边归了退下了旁边的人心吃不穷我爬了就这样的对在国内居住在我爬了 他是退下了旁边的人民吃不穷我跑去就这样的就在对内女司机在送牌了年末了吃不穷旁边的人民退下了跑去就这样的就在对内女司机在送牌了这个人给那么幸运的选择了

0: Loi semo kamsa.
1: Kamsa ngela.
0: Don sel harshuna.
1: Pujung seyle.
0: Ne selo. Pujungla siban kne gun ba.
1: Ni sigi tibena ne ile.
0: Ne selo. Le senan chiji sube. Changsung la sibe sungse di so pyan yin na.
1: Tangdo kela ne zo na wen nyang pyeong li zeng gi kela yong bu je yin.
0: Ne sen to ji.
1: 今年江总开对象北京中国区域的其他给安全部门的做呢安拉人家唱了吧听没有区域的这些副总大佬不适应去那些江总江大兴区域的这些安全大佬是来的到我这里来的不适应去那些了大佛乡人家刚从做努力干给阿家大佛金总年做呢为今天天天唱了不适应去那些这帮人总出路没做区域的这些包括
0: 不知道啊。那是。不知道啊。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。那是了。